சாந்தகுருசே அடையாளமென் அபசபுரங்கின் அபகலவாதேவா அபகேதவே சுவாமினி.

0: கேட்ட சியலு கௌரவே வே வாய் கேன
1: சோரே ஷிபாலுது
0: எவிட வெடி மஹல்லோ 24 தேனா துன்வன ஸ்வர்கே சியோன் ஹி உம்ஹாஸ்கே சிங்ஹாசனே இதிரியே சிதினா வெடி மஹல்லன் 24 தேனா ஸ்வகிய கிருலு பிமதமா தேவியன் மான் சிதிரியே வெந்த வெட்டிபின் ඔබ සදා කාලෙන් සදා කාලයට ගෞරවේ ලබන්නට සුදුසු දෙවියන් වහන්සේ

i dore ni mamie iriteligie kaashtak u mihi katate ama dahar edahalini bindu bindu daham mihir hadpina meru sore karai dorin dor patruwa pahan karana hadamandale kan kalu rasa gangule ஓ ஏ வினக்கட்னவ ஒப்பு திமுத்து ரேடியோவு.